கட்டாட்டு போட்டு வகர்ந்த கைவையாதா போட்டு வகர்ந்த கைவையாதா நடு வகர்ந்த கைவையாதா தலையில் நடு வகர்ந்த கைவையாதா இத்தூர போட்டு வகர்ந்த கைவையாதா சிலேங்கி போட்டு வகர்ந்த கைவையாதா புத்தாய் போட்டு வகர்ந்த கைவையாதா தலையில் வராக அவர் கைவையாதா.